திமன் ரஸ்கலாங்க கீத கீதங் உம்மங் ஹலாக்கு குரவிங் ஹையே ஃபஹ ஏவரென்ன அஜாப் ஆஹிந்து எஹியங் எதி ஏவரங்குவே எஹனெக்கமக் ஏ வகுத்தகி சலாமே வான் தான தனங்குய் வகுத்த நூனே.

அழுகி வெறி ரஸ்கலாக் மியலாய ஃபாஃபுஸ்வான் தேவ் அதிமியலாகி ஃபஹும் எக கவ்யஸ் எகசீகின் வாஃபத ரஸ்கமே மியலாய திவ்வான் தேவ் ஹமகஷவரும் இப ரஸ்கலாங்கெய் கினகுண நியமத்த திவ்வா ரஸ்கலாங்கே.

அழுகி வெறி ரஸ்கலாக் மியலாய ஃபாஃபுஸ்வான் தேவ் அதிமியலாகி ஃபஹும் எக கவ்யஸ் எகஷீகின் வாஃபத ரஸ்கமே மியலாய திவ்வான் தேவ் ஹமகஷ்வரும் இப ரஸ்கலாங்கெய் கினகுண நியமத்த திவ்வா ரஸ்கலாங்கே.

0: அதி கலேகானுங்க அப்புளும் ஹுய் பொண்டிய நங்கவா எயிங் அம்பிகம்பலுங்க கேகுழு காஜ சவாஷ் கலேகானு ஹுவயா ஹிலாஃபு வடானு கண்ணவாஷ் அம கஷ்வரும் எ கலேகானி கெத்திரிய குகம்கா திமன் ரஸ்கலாங்க டெக்கவடுக மீமே எ அழாகி ரங்களு கமாய் அம கஷ்வரும் எ கலேகானி கின கினைன் தௌபாவே வடாகண்ணவா பேகலைக்கே
1: கீரித் குர்ஆனுக்கு திவி தர்ஜமாய் தெம்மி மிகனஸ்தினி சூரத்து ஸாஃபாத் நுவதிஹ அவ்வன ஆயத்தும் ஃபஷாயகின் எ சூர நிம்மா சூரத் ஸாத் ஃபஷாயகின் எ சூரத்துகே சாலிஸ் ஹதர்வன ஆயத்துகே நியல தர்ஜமா விதாடு திவ்வா ஃபௌனி டாக்டர் முஹம்மது ஹனி
2: அடுவசௌந்தியகெந்தவனி தியபீஃப்னு தீனி முர்ஷித்
3: தீனுகே அடு தீனுகே

0: ريبورت ليوفي الشيخ أحمد مأمون.
1: قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة نمام. متفق عليه. மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய தேப ஒடுவா மீஹ குஸ்வரு கேன் வன்னஹு
2: மேர்கடி மெந்தமு பாரிச்சஹி மீ தீனு கேடு.